ஆகாச தல்வன நீர்த்த ஸ்வர்க மோட்ச சம்பத்திய உதாகர தின மகப்பல மகானி சம்ச சகித மகாபல சம்

தல்வன நீத்த ஸ்வர்க மோட்ச சம்பத்திய உதாகர தின மகப்பல மகானி சன்ச சகித மகாபல சம்பன்ன அசம சம சர்வஜ்ஞதா